0: முதலாளிகளே கொள்ளையடிக்கின முதலாளிகளுடைய கோட்டல்ல கஷ்டத பெருகிய சாது ஜனங்கட கண்ணீரொப்பின கோட்டானு தொழிலாளிகளே கொள்ளையடிக்கின முதலாளிகளுடைய கோட்டல்ல கஷ்டத பெருகிய சாது ஜனங்கட கண்ணீரொப்பின கோட்டானு
1: இது கண்டம் வெச்சொரு கோட்டானு பண்டே கிட்டிய கோட்டானு மம்மது காக்கட

0: பைய புடிச்சான், ஆ தோட்டக்கார பையன் வந்து கொய்ய புடிச்சான், மாட்டுக்காரி பொண்ணுக்கு என்ன செய்ய முடியும்?
1: கேளுங்களே,

மலையஜ சுரத்தில புலக்கித நிமிஷமிதே நீதா மனசிஜ மதுகணம் அனுபமரத்தில் திகேவா மலையஜ சுரத்தில புலக்கித நிமிஷமிதே நீதா மனசிஜ மதுகணம் அனுபம